சாந்த குருசே அடையாளமென் அபசதுரங்கில் அபகல்வா தேவா அபகேதவே சுவாமினி பிதா.

0: i dore ni mabie iriteli gie kaashtak u mihi katate ama dahar edahalini bindu bindu daham mihir hadapina meru sware karai dorin dor patruwa pahan karana hadamandala kan kalu rasa gangule ஓ ஏ வெனக்கப்னவு ஒப்பு திமுத்து ரேடியோவு
1: ஜேசுனி ஒப்ப இச்சிர விலா காலினே சால்ஸ் தோமஸ் சமக நுவந்திக சேனாரத்ன கிபதரச்சனே போல் பிரணாந்து பியதுமா சங்கிதா தெக்சனே ஸ்டேன்லி பேரிஸ்

தாந்தகுருசே அடையாளமென் அபசதுரங்கின் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி.

வந்த காரண அவபோத வேணின ஒவ்வொரு தேவியால் வாழ்சே பிள்ளை வந்த பிரஸ்ன கரபின் அவருது கரணாவாக சிட்டியே ஹக்கி நமு தேவியான் வாழ்சகே மகிமைய ஒவகே ஹதவத்ர தேர் என்ன சகோதரியா சகோதரிய இபவின் முழு சிதின் தேவியான் வாழ்சர கதா கரந்து ஒவே பூஜா தேவியான் வாழ்சர வேடாக் நே இத்தி பான் ஆலோக்கே தேவியான் வாழ்சர வேடாக் நே பான் ஆலோக்கே வாத் கின்னின் கரண பூஜாவல் ஆலோக்கே வாத் தேவியான் வாழ்சர பிரோஜன வாத்த உன்வான்சி ஆலோக்கே வே வாய்க்கி சேக எவிட் ஆலோக்கே விய ஒப கரண மல் பான் பூஜா பலத்துரு வாட்டி பூஜா தேவியான் வாழ்சர அவசன தேவியான் வாழ்சேம பீஜ உபதவன சியலு பலாசா சியலு பலதென விருக்ஷ பொலவ பிட்ட ஹதகணித்து வாய்க்கி சேக எவிட் ஏ சேவிய ஒப சதுன் என் கரண பூஜா லே பூஜா பிலி பூஜா தேவியான் வாழ்சர அவசன வாழ்சேம அஹச பக்ஷின் இந்த மே பூமிய படகாயன சா சியலு சிவபா சதுன் என்ற பிரியனர் சனசூசேக மெவ் கருவானன் வாழ்சேர நமஸ்கார கராதி முழு ஆத்மேன் தேவியான் வாழ்சர கதா கரமே சிடின் ஒவே வேதனாவு தேவியான் வாழ்சர கியான் ஒவே லங்கமே இன்னாயவாத் ஒவகே ஹதவத்தே திபென பிரஸ்ன தான்னே ஒவட கொடா காதரே கியனாய ஒவகே ஹதவத் அதுலாந்தே திபென வேதனாவ தான்னே ஒப லக இந்தகன ஒபவன கண்ண பொண்ண தெனாய ஒபகே அதுலாந்தே திபென கந்துலு தக்கின்னே ஒப ஹெங்கில அண்டன ஆகாரே உன் தக்கின்னே ராத்ரி ஒப அஸ்வலி நெகன கந்துலு உன் தன்னே நமுத் சகோதர சகோதரிய ஒபகே தேவியான் வான்சே ஒபகே ஆத்மய விநிவித தக்கினோமே வெளாவே தேவியான் மகாசர கதா கல கியானோ மே பிரஸ்னய இந்த தர தடகால பியாகன முழு சத்தியனும் மகாசர நமஸ்கார கரபி நும் மாஸ்ரோ மே பிரஸ்னய

சாந்த குருசே அடையாளமென் அபசதுரங்கில் அபகல்வா தேவா அபகேதவே சுவாமினி பிதா.